சத்ய சாயினி. அனந்த கோட்டி பிரம்மாண்ட நாயக், பராபர பிரம்ம, யுகாவதார், பிரேமாவதார், சூரிய மே பிரகாஷ் கே ரூப் மே வித்யமான், சசி மே சீதல்தா கே ரூப் மே வித்யமான், ஜானியோ மே ஜான் கே ரூப் மே வித்யமான், யோகியோ மே யோக் கே ரூப் மே வித்யமான், மா மே மமதா கே ரூப் மே வித்யமான், பக்தோ மே பக்தி கே ரூப் மே வித்யமான், பாவுக் ஜனோ மே பாவோ கே ரூப் மே வித்யமான், ஔர் மீரா மே ஆசுவோ கே ரூப் மே வித்யமான். அனந்த கோட்டி பிரம்மாண்ட நாயக், யுகாவதார், பிரேமாவதார், பூர்ணாவதார், பகவான் ஸ்ரீ சத்ய சாய் பாபாஜி கே சரணோ மே ஹம் சபி கோட்டிஷ பிரணாம் கர்த்தே ஹே. பகவான், இஸ்ஸே சுந்தர் தின் ஜீவன் மே நீ ஆ சக்தா ஜப் ஆப் சாம்னே ஹோ ஔர் ஆப் ஹீ கி பாத் ஆப் ஹீ போல்னே வாலே ஆப் ஹீ சுன்னே வாலே சாரே சன்சார் மே ஆப் ஹீ நிவாஸ் கர்த்தே ஹே, சாரே பிரம்மாண்ட மே ஆப் கா ஹீ நிவாஸ் ஹே. சுவாமி கி திவ்ய சக்தி சே யே சாரா பிரம்மாண்ட சாரா சன்சார் ஆவ்ருத் ஹே. வேத ஜிஸ்கே விஷய மே கஹதே ஹே, சாஸ்திர ஜிஸ்கே விஷய மே காத்தே ஹே, தியானி ஜிஸ்கே லியே தியான் லகாத்தே ஹே, யோகி ஜிஸ்கே லியே யோக கர்த்தே ஹே, ஔர் பக்த ஜிஸ்கே லியே பக்தி கோ சாதத்தே ஹே, வே கோய் ஔர் நஹி பல்கி ஸ்வயம் பகவான் பாபா ஹே. வஹி கீத தன்ய ஹே ஜோ பகவான் கே லியே ஹோ, வஹி பாவ தன்ய ஹே ஜோ பகவான் கே லியே ஹோ, வஹி விசார தன்ய ஹே ஜோ பகவான் கே லியே ஹோ, ஔர் வஹி சங்கீத தன்ய ஹே ஜோ பகவான் கே லியே ஹோ, ஔர் வஹி சிக்ஷா தன்ய ஹே ஜோ பகவான் கே லியே ஹோ. एक बार अकबर ने तानसेन से पूछा कि मुझे लगता नहीं कि संसार में कोई आपसे अच्छा गाता होगा, जब आप गाते हैं तो दीपक जल उठते हैं, जब आप गाते हैं तो वृष्टि होने लगती है, ऐसा लगता है मुझे तानसेन कि संसार के सर्वश्रेष्ठ गायक आप ही हैं. तानसेन ने कहा, नहीं बादशाह सलामत, मेरे गुरु स्वामी हरिदास मुझसे भी सुंदर गाते हैं. मगर अकबर को तानसेन की बात पर विश्वास नहीं हुआ और वह बोला कि नहीं, इस संसार में आपसे अच्छा गायक और कोई हो ही नहीं सकता. तानसेन ने कहा, बादशाह सलामत, यदि आप वास्तव में मेरे गुरुजी को सुनना चाहते हैं तो आपको एक बार वृंदावन चलना पड़ेगा. अकबर और तानसेन दोनों वृंदावन पहुंचे. वृंदावन में जाने के बाद सुबह सुबह स्वामी हरिदास दिव्य भजनों के द्वारा भगवान बाबा के बाल स्वरूप को सुबह सुबह जगा रहे थे. उन दिव्य भजनों